யதா காணனே திகம்பரன் வாரியோத்பவமுகவாரியவாசே பாலே வாரிதி தன்னில் திரமாலகளென்ன போ

சதாகாலவும் ஜெபிச்சீடும் காமநாசனன் உமாவல்லபன் மகேஸ்வரன் ஸ்ரீமகாதேவன் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் மாமகே மனசி வாணீட்டுவான் வந்திக்குன்னேன் வாரியோல்பவனாதியாகிய தேவன்மாரும் நாரத பிரமுகன்மாராகிய முனிகளும் வாரிஜ சராராதி பிராணநாதையும் மம வாரிய மகளாய தேவியும் துணக்கேணம் காரணபூதன்மாராம் பிராமணருட சரணாம்புஜலீனபாம் சுசஞ்சயம் மம சேதோதர்ப்பணத்தின் மாலிண்யமெல்லாம் தீர்த்த சோதன செய்திடுவான் ஆவோளம் வந்திக்குன்னேன் ஆதாரம் நானாஜகன்மயனாம் பகவானும் வேதமென்னல்லோ குருநாதன் தான் அருள் செய்து வேதத்தின் ஆதாரபூதன்மாரி காணாயோரு பூதேவ பிரவரன்மா தத்வரசாபாதிகள் தாத்ருசங்கர விஷ்ணு பிரமுகன்மார்க்கும் மதம் வேதஜோத்தமன்மார் மாஹாத்மியங்கள் ஆர்க்கு சொல்லாம் பாதசேவகனாய பக்தனாம் தாசன் பிரம்மபாதஜன் அஜானி நாமாத்தியனாயுள்ளோரு ஞான் வேதசம்மிதமாய் முன்புள்ள ஸ்ரீரா